வேணுதுவனி இது நானி பாயிண்ட் ஃபோர் எஃப்எம் கே எல் ஈ கனசுமா காவியா மட்டுமல்ல ரேடியோ கேங்கிறா நிமந்து ஞான மஞ்சுநாத் பை காரியக்ரமத முந்தின கீதே பெயில் சித்திரத்து செல்வே கேளு செல்வே